0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 388வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சி. சத்யசாயி மேல்நிலை பள்ளி மற்றும் சத்யசாயி கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்று தம்முடைய ஆத்மார்த்த அனுபவங்களை நமக்கு சொல்வதற்காக ரேடியோ சாய் நிலையத்திற்கு வந்துள்ளார்கள். ராமகிருஷ்ணன் அவர்கள் சத்யசாய் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்த பிறகு நிதி, பங்கு மற்றும் முதலீடு மேலாண்மை கல்வி, அதாவது சார்ட்டர்ட் பினான்சியல் அனலிஸ்ட் என்ற உயர்கல்வியும் படித்து தற்பொழுது ஆம்ஸ்டர்டாமில் காக்னிசன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் என்ற பன்னாட்டு நிறுவனத்தில் நிதி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுடைய சகோதரரை நாம் முன்னர் ஒருமுறை ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் சந்தித்து உரையாடியிருக்கிறோம். திரு பாலராமச்சந்திரன் அவர்களை அன்புடன் பிஆர்சி என்று எல்லோருமே அழைப்பார்கள். இவர்களுடைய குடும்பம் ஆன்மீகத்தில் ஊறிய ஒரு குடும்பம், பகவானுடைய அற்புதங்களை அனுபவித்த குடும்பம். ராமகிருஷ்ணன் அவர்கள் பிருந்தாவன் பஜனை குழுவில் இருந்து பகவானுக்கு முன் பஜனை பாடல்கள் பாடும் பெயர் பெற்றவர், மந்திர சிங்கர் என்ற பெயர் பெற்றவர். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சாய்ராம் ராமகிருஷ்ணன் அவர்களே.
1: சாய்ராம் சார்.
0: நீங்கள் மந்திர சிங்கர், பகவானுக்கு முன்னால் பலமுறை பாடியிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியை ஒரு பஜனை பாடலுடன் தொடங்குவோமா?
1: கண்டிப்பாக. அட் தி அவுட்செட், சாமியுடைய பொற்பாத கமல்களில் என்னோட பரிபூர்ண வணக்கங்கள். கிரேட் 5 இயர்ஸ் இருந்தது சாமிக்கு முன்னாடி. அதுல அந்த 5 இயர்ஸோட நடுவுல வந்து மந்திர சிங்கரா நான் ஆரம்பிச்ச போது சாமிக்கு முன்னாடி பாடின முதல் பாட்டு, மந்திர சிங்கரா பாடின முதல் பாட்டுல இருந்து நான் இப்ப பாடுறேன்.
2: சாயி நாராயண நாராயண சத்யநாராயண.

0: இனிமையான ஒரு பதனையோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் 2 வருடங்கள் சத்யசாய் மேல்நிலை பள்ளி, அதைத் தொடர்ந்து 3 வருடங்கள் கல்லூரியில் பட்டப்படிப்பு, ஆக மொத்தம் 5 வருடங்கள் அங்கிருந்து பகவானை நேரடியாக அனுபவித்திருக்கிறீர்கள். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்
1: கண்டிப்பா. மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது வந்து, இது ரெண்டுக்கும் நடுவுல, அந்த 2 வருஷம் ஸ்கூல்லயும் 3 வருஷம் சாமி காலேஜுக்கு நடுவுல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான்.
0: இது எந்த வருஷம்? அது
1: 1997 தான் வந்து நான் சாமி ஸ்கூல்ல வந்து 11th and 12th ஜாயின் பண்ணேன். இது நடந்தது வந்து 97-99 மொத்தமாவே நடந்திருக்கும். ஆனா இதோட கல்மினேஷன் கிளைமாக்ஸ் பாயிண்ட் வந்து 99 மே இதுதான் வந்து நடந்தது. எனக்கு ஆக்சுவலி வந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸ்கூல்ல இருந்தே. ஆனா வந்து நான் வந்து சாமி ஸ்கூல்ல அப்ளை பண்ண போது யாரோ சொல்லி தெரிய வந்தது காமர்ஸ் குரூப்புக்கு அப்ளை பண்ணா ஈஸி அட்மிஷன் கிடைச்சிடும். சோ சாமி காலேஜ் படிக்கணும், சாமி ஸ்கூல்ல படிக்கணும், சாமி காலேஜ்ல படிக்கணும், சாமி ஸ்டூடெண்டா இருக்கணும். அதுக்கு வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் அதான சயின்ஸ் வந்து ஒரு தடங்கலா இருக்கக்கூடாது சொல்லிட்டு நான் வந்து காமர்ஸ் எடுத்தேன். சோ அதுங்க வந்து ஸ்கூல்ல வந்து 11th and 12th வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சிபிஎஸ்இ சிலபஸ் தான் சாமியோட ஸ்கூல்ல வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க. சப்ஜெக்ட்ஸ் வந்து காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், இது தவிர 2 லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் அண்ட் நான் வந்து சான்ஸ்கிரிட் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் எடுத்துட்டு
0: இருந்தேன். உங்களுடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் 1 to 10 அதெல்லாம் நீங்க எங்க படிச்சீங்க?
1: அதெல்லாம் வந்து கேரளால திருச்சூர்ல தான், தட் இஸ் அவர் அங்கதான் நேட்டிவ் டவுன் எங்களுக்கு. திருச்சூர்ல வந்து ஹரிஸ்ரீ வித்யாநிதி என்னோட ஸ்கூல்ல, வேற என்னோட அப்பாவும் வந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பரா தான் அந்த ஸ்கூல்ல, என்னோட அண்ணாவும் நானும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம் 1st to 10th. ஆக்சுவலி 8th ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம், ஆனா அப்ப வந்து எடுத்துக்கல இஸ்லாமிக் ஸ்கூல்ல. அப்புறம் 11th தான் வந்து ஃபுல்லா மறுபடியும் ஓபன் பண்றாங்க எல்லாருக்கும் வந்து அப்ளை பண்றதுக்கு. அந்த முதல்ல கிடைக்கிற வாய்ப்பிலேயே வந்து எப்படியாவது சாமி ஸ்டூடெண்ட் ஆயிடணும்ன்றதுனால என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் மாத்தின்னு காமர்ஸ் குரூப்புக்கு அப்ளை பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, 3 மெயின் சப்ஜெக்ட் அப்புறம் 2 லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. இதுல வந்து இருக்கிற 5 சப்ஜெக்ட்ல 1 சப்ஜெக்ட் வந்து என்னைக்குமே எனக்கு ரொம்ப ட்ரபிளா இருந்தது, ஆரம்பத்திலேருந்தே ட்ரபிளா இருந்தது. அது எதுனாலும் தெரியல, அது வந்து அந்த சப்ஜெக்ட்னாலயா இல்ல என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்னாலயான்னு தெரியல.
0: இல்ல அதுல உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்போஷரும் கிடையாது
1: ப்ரீவியஸ் எக்ஸ்போஷரும் கிடையாது. கொஞ்சம் கணக்கு மாதிரி அது அக்கவுண்டிங், அதுலதான் எனக்கு வந்து எப்பவுமே பிரச்சனை இருந்தது. காமர்ஸ் வந்து ஓரளவுக்கு, எக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து மனப்பாடம் பண்ணி கூட எழுதிடலாம் ஓரளவுக்கு. மற்ற 2 லாங்குவேஜ் வந்து பிரச்சனை இருக்குல்ல. இங்கிலீஷ் என்னைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருந்தது ஸ்கூல்ல இருந்தே, அந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே, பேசிக்ல இருந்தே. சம்ஸ்கிருதம் எனக்கு என்னைக்குமே பிடிக்கும், அதனால அதுவும் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து அக்கவுண்டன்சி தான் வந்து முதல்லே ரொம்ப ட்ரபிளா இருந்தது. எதுவுமே எனக்கு புரியாது, எந்த லாஜிக்குமே புரியாது. ஆனா அந்த சப்ஜெக்ட் மட்டும் வந்து லாஜிக் புரியாம வந்து எழுதவே முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது மட்டும் இல்ல, அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனா கூட லாஜிக் வந்து புரிஞ்சுக்கணும், பேசிக்ல இருந்து புரியணும்,
0: ஃபர்ஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே.
1: ஆமா கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே எனக்கு வந்து நான் வந்து கிளீன் போல்டு, அவ்வளவுதான், எதுவுமே நடக்கல எனக்கு.
0: அதுல ஒரு உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லாமே இருந்தது?
1: ஆமா கான்பிடன்ஸ் இல்லாம இருந்தது. இதுல வந்து 11th வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸாம்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து அதுல நான் வந்து இன்டர்னல் எக்ஸாம்ல ஃபெயில், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 3 இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலுமே ஃபெயில். அப்புறம் வந்து 11th ஃபைனல் எக்ஸாம் வரும்போது அக்கௌண்டன்சி கற்றுக் கொடுத்த வந்து ஸ்கூல்ல வந்து ராமகிருஷ்ண ரெட்டி சார் வந்து, உனக்கு நான் ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது எடுக்கணுமாப்பான்னு கேட்டேன். இல்ல சார், நான் ஒரு வாட்டி கூட நான் முயற்சி பண்ணி பாக்குறேன், அப்புறம் வந்து உங்க நீங்க எப்படி சொல்றோம் அப்படி பண்ணிக்கலான்ட்டு. ஃபைனல் எக்ஸாம்க்கு, 11th ஃபைனல் எக்ஸாம்க்கு அதுல வந்து கரெக்டா 40 வந்தது. இதுக்கு நடுவுல வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் வீக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து என்னோட அண்ணா தான். அதை ஏன் நான் சொல்றேன்னா, அவர் வந்து நான் 11th and 12th வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ்ல இருக்கும்போது அண்ணா வந்து MFM இருந்த சீனியர் பாய்ஸ் ஹாஸ்டல்ல அந்த கேம்பஸ் இருந்து படிச்சிருந்தாரு. ரெண்டு பேரும் அந்த 2 இயர்ஸ் டுகெதர் சாமியோட ஆஸ் ஸ்டூடெண்ட் இருந்தோம். அவர் தான் வந்து ப்ரூஃப். நீ ஏன் சொல்றேன்னா, நான் வந்து என்னைக்குமே தர்ஷன் முடிஞ்சு சாயந்தரம் வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் அவர் வந்து ஹாஸ்டலுக்கு டின்னர் போறதுக்கு முன்னாடி அவர் அப்படியே பிடிச்சு இழுத்துட்டு போய் என்னோட ஹாஸ்டல் வாசல் இருக்கிற லான்ல போய் உட்காந்துப்போம். உட்காந்து கொஞ்சம் எனக்கு கத்துக்கூட, இது வந்து பேசிக்ல இருந்து அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணார் எனக்கு கத்துக் கொடுக்கறது பேசிக்ல இருந்து. ஆனா ஓரளவுக்கு மேல அவருக்கும் புரிஞ்சு போச்சு, இந்த கேஸ் வந்து வேலைக்கே ஆகாது, மாதிரி புரிஞ்சு போச்சு அவருக்கு. நான் சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஃபார் யோர் செல்ஃப், நான் வந்து கைவிட்டுறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல எனக்கும் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு மனசு இருக்கல. ஏன்னா அவர் வந்து ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் கோல்டு மெடல் ஃபார் MFM. அவர் வந்து அது வரைக்கும் நடந்த எல்லா இன்டர்னல் எக்ஸாம்லயும் வந்து 5 out of 5, அன்னைக்கு CGPA சிஸ்டம் வந்து 5-point grade system இருந்தது அன்னைக்கு. இப்ப மாத்திருக்காங்க நினைக்கிறேன், 7-point grade system ஏதோ மாத்திருக்காங்க நினைக்கிறேன். எல்லாத்திலுமே அவர் 5-on-5 வாங்கிட்டு இருந்தாரு. சோ நான் வந்து அவரோட டைம் வேஸ்ட் பண்ணி
0: அவருக்கு அது வந்து ஸ்பாயில் ஆக கூடாது
1: ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு நானும் அதுக்கப்புறம் வந்து அவரை ரொம்ப இது பண்ணிக்கல. அப்புறம் வந்து மார்ச்ல தான் வந்து எப்பவுமே ஜென்ரலி ஃபைனல் எக்ஸாம்ஸ் சிபிஎஸ்இ போர்டு அப்பதான் வந்து டைம் டேபிள் செட் பண்ணுவாங்க. நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட சாமி ஸ்போர்ட்ஸ் மீட் ஃபங்க்ஷன் ஜனவரி 11 ஸ்போர்ட்ஸ் மீட் அந்த டைம் ஃபிரேம்ல தான் வந்து சிபிஎஸ்இ போர்டு வந்து எக்ஸாம் டைம் டேபிள் அனுப்பிச்சாங்க. அந்த எக்ஸாம் டைம் டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் அக்கவுண்டிங் அதான் இருந்தது. அப்புறம் எனக்கு மைண்ட்ல வந்து ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது என்னது வந்து நான் வந்து ஃபெயில் ஆனேன்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு இந்த 2 வருஷத்தோட சாமியோட ஸ்டூடெண்டா வந்து முடிஞ்சு போயிட போறது. இன்னொன்னு என்னால சாமிக்கு வந்து கெட்ட பேர் வந்துட போறது. மூணாவது அண்ணா கோல்டு மெடல் வாங்குறாங்க நான் வந்து ஃபெயில் கேஸா இருக்க போறேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கோமேன்ட்டு இப்படியெல்லாம் கொஞ்சம் நினைவுகள் எனக்கு மைண்ட்ல வர ஆரம்பிச்சு.
0: ரெண்டாவது அந்த ஸ்கூல்ல வந்து அந்த மாதிரி ஃபெயிலியர்ங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது.
1: மினிமம் ஒரு தேர்ட் கிளாஸ் ஆகுது வாங்குவாங்க. அதுவும் வந்து சாமி ஸ்கூல்ல நீங்க இப்ப கூட இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா போன வருஷம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 40 பேர் 50 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்தாங்கன்னா அதுல 80-85% வந்து டிஸ்டிங்ஷன் வாங்குவாங்க. அதுல வந்து 40 பாதிக்கு மேல வந்து 90% மேல வாங்குவாங்க. ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் 70 வாங்குவாங்க. அதே வந்து வெளியில சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 70 வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்படி ரெப்யூட்டேஷன் இருக்கிற ஸ்கூல்ல வந்து நான் ஒரு பிளாக் மார்க் ஆயிட வேணும்னு எனக்கு நான் பிளாக் மார்க் மட்டும் சாமிக்கு வந்து மோச பேர் வந்துருமோ எனக்கு மைண்ட்ல அது மட்டும்தான். சாமிக்கு மோச பேர் வரக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்காக நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் வந்து லேண்ட் ஆனேன். கிட்டத்தட்ட கரெக்டா 3 மாசம் எக்ஸாமுக்கு. இனிமே இந்த 3 மாசத்துல நான் வந்து என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து 2-3 வழிகள் இருக்கு. ஒன்னு வந்து திருப்பியும் பேசிக்ல இருந்து யார்ட்டையாவது கேட்டுட்டு என்னோட அக்கௌண்டன்சி சார்ட்டே கேட்டுட்டு இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற என்னோட அதர்கோ பிரதர்ஸ் ஃபார் தேர் மை ரூம் த சேம் கிளாஸ் அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு கத்துக்கலாம். ரெண்டாவது வந்து வந்து நானே தான் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இந்த முதல் வழி எடுத்துக்கல, ஏன்னா வந்து அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நான் இந்த இதுல போய் நான் வந்து சார்ட்ட கேட்டேன்னா அவருக்கு எம்எல்ஏ இருக்கிற கான்பிடன்ஸும் போயிடும். 3 மாசம் தான் இருக்கு, அவன் எப்படி தேர போறானோங்கிறது அவருக்கு வந்துடும். அதனால அவர்கிட்டையும் போய் சொல்லிக்கல. அவர் எங்கிட்ட கேட்டாரு நான் கத்துக் கொடுக்கணுமாப்பா திருப்பியும், இல்ல சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் என்னோட ரெண்டாவது வழி தான் சூஸ் பண்ணேன். அது என்ன பண்ணேன்னா வந்து ஜனவரில இருந்து மார்ச் அந்த எக்ஸாம் வரைக்கும் அந்த 3 மாசத்துல ஹாஸ்டல் ரூல் எப்படின்னா சார் வந்து எல்லாருமே வந்து 9:45 தூங்கிடணும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் அது என்ன எக்ஸாமா இருந்தாலும், பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டும் அதோட தலைநாளைக்கு மட்டும்தான் வந்து நைட் ஸ்டடி அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து எக்ஸப்ஷன்லி விங் டீச்சர் இருந்து பர்மிஷன் வாங்கிக்கணும். இந்த மாதிரி 10:00 மேல வந்து புக் ஓபன் பண்ணி லைட்டை போட்டுன்னு படிக்க போறேன்னு சொல்லிட்டு அது என்ன மற்ற பிரதர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணணும். அவங்களுக்கு தூங்கினா அவங்க தூங்கணும், அதனால பர்மிஷன் வாங்கிக்கணும். அது இல்லைன்னா 3:00 மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு வந்து வந்து யூ கேன் ஸ்டடி, அதுதான் ரூல். 5:00 வந்து சுப்ரபாதிக்கு எல்லாருமே எழுந்திருப்பாங்க, அந்த 2 மணி நேரம் கிடைக்கும். நான் வந்து அந்த பீரியடை யூஸ் பண்ணிட்டேன். டெய்லி காலையில ஒரு 3 மணிக்கு எழுந்துட்டு 11th டெக்ஸ்ட் புக்ல இருந்து 12th டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா சாப்டருக்கு கடைசியில் இருக்கிற அக்கௌண்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லா ப்ராப்ளம் அதுல வந்து க்வெஸ்டின் இருக்கும் ஆன்சரும் இருக்கும். அந்த க்வெஸ்டினையும் அந்த ஆன்சரையும் ஒரு 5 வாட்டி 10 வாட்டி ஒவ்வொரு க்வெஸ்டினையும் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இந்த க்வெஸ்டினுக்கு இந்த ஆன்சர். ஆனா இது வந்து நான் சொல்லாமலே தெரியும் வந்து அக்கௌண்டன்சில இந்த மாதிரி பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது.
0: ஏன்னா அங்க கேட்க போற கேள்விகள் வேற மாதிரி
1: நம்பர் வந்து மாத்தி இதே லாஜிக்ல கேட்கலாம். ஆனா ஒரு நம்பர் மாத்தினா அந்த ஆன்சர் வந்து வேற. அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா எனக்கு வேற வழி இருக்குல்ல. இதுதான் என்னோட இருந்த வழி. டெக்ஸ்ட் புக் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்து க்வெஸ்டின் பேப்பர் இருக்கிற எல்லா க்வெஸ்டினும் வந்து 5-10 வாட்டியே எழுதி பண்ணிருப்பேன். நல்லா எஃபர்ட் போட்டேன் இப்போ. ஏன்னா எனக்கு என் வழியில் இருந்த ஒரே ஒரு மார்க்கம் இதுதான்.
0: இதுல ஒரு சின்ன இன்டரப்ஷன், இப்ப இந்த அக்கௌண்டன்சி வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு, பட் இதனால நீங்க அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணீங்க?
1: அதர் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு அவ்வளோவா என்ன எனக்கு வந்து பிரச்சனை இருக்குல்ல. ஏன்னா வந்து 70% மேல நான் எப்படியோ ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து மனப்பாடம் பண்றதுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கல. அந்த ஒரு கேப்பபிலிட்டி சாமி கொடுத்திருந்தாரு நினைக்கிறேன். அந்த கேப்பபிலிட்டி மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து மற்ற 2 சப்ஜெக்ட்ஸ் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன்.
0: அதாவது இந்த அக்கௌண்டன்சில மோர் ஆஃப் டெரிவேட்டிவ் வர மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்சிங்.
1: லாஜிக்கலி அதை புரிஞ்சுட்டு பண்ணணும், மனப்பாடம் பண்ணி பண்றது கிடையாது. அதனால எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். யார்ட்டையுமே நான் சொல்லலை இந்த மாதிரி பண்றேன்னு. நான் நினைச்சேன் இது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு இந்த மாதிரி நான் எஃபர்ட் போடுறது. அப்ப வந்து விங் டீச்சர்ஸ் வந்து ஷைலேஷ் ஸ்ரீவாஸ்தவா சார் தான் ஒரு விங்க்கு டீச்சர், இன்னொரு விங்க்கு வந்து சதீஷ் பாபு சார். ஷைலேஷ் ஸ்ரீவாஸ்தவா சார் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுப்பாரு. எப்படின்னா வந்து தர்ஷன் முடிஞ்சு ஹில்வியூ ஸ்டேடியம்ல கேலரியில உட்காந்து நிறைய வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் அதெல்லாம் நிறைய பேசுவாரு. அதுல ஒரு நாளைக்கு வந்து அவர் ஒரு பர்டிகுலர் தியரி சொன்னாரு. இன்னைக்கும் வந்து அவர் வந்து ஒரு புக் எழுதிருக்காரு, சுவாமி குருஜி அண்ட் ஐ சொல்லிட்டு அந்த புக் எழுதிருக்காரு. அந்த புக்ல இந்த தியரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸ்லேட் தியரி, கிரேஸ் தியரி, ரெண்டு தியரி சொல்லியிருந்தாரு. சோ அது வந்து சிம்பிள் என்னன்னா நம்ம எஃபர்ட் போட்டா த கிரேஸ், சுவாமிஸ் கிரேஸ் வில் டேக் ஓவர். இந்த மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் எடுத்துட்டேன் அந்த தியரி கிட்ட அவர் சொன்னது. அதனாலதான் அந்த மாதிரி எஃபோர்ட் போட ஆரம்பிச்சேன். அந்த கிரேஸ் இது எனக்கு ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியாது.
0: ஆனா வந்து வள்ளுவர் சொன்னா போல முயற்சி திருவினையாக்கும்.
1: கரெக்ட். சாமியை நிறைய சொல்லிருக்காரு. சாமி வந்து பாடவே செய்திருக்காரு, யத்ன பிரயத்னமும் மாணவ தர்மமும் ஜெயாப ஜெயமுரு தெய்வாதீனமும். மனுஷனால மனிதனால பண்றது யத்னம் பிரயத்னம் பண்ணலாம். அந்த யத்னம் பிரயத்னம் பண்றதுல ஜெயம் வருமா பராஜயம் இல்லைன்னா அப்பஜயம் வருமாங்கிறது அவரோட கிரேஸ் தான். சாமியும் சொல்லியிருக்காரு, இதை வந்து மைண்ட்ல வச்சுட்டுதான் வந்து எஃபர்ட் போட்டுருந்தேன். எல்லாம் முடிஞ்சு மார்ச் மாசம் வந்தாச்சு. மார்ச் மாசம்ல ஃபர்ஸ்ட் அக்கவுண்டன்சி எக்ஸாம்க்கு வந்து வந்தாச்சு. அந்த நாள் வந்தாச்சு. எக்ஸாமுக்கு உள்ள போறத எல்லாரும் போறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போறோம். எல்லா பாய்ஸ்லயும் வந்து பிரின்சிபல் சாரும் அக்கவுண்டன்சி சாரும் வந்து ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. எங்கிட்ட மட்டும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லல, எங்கிட்ட வந்து ஞாபகம் வச்சுக்குப்பா சாமி பேரை காப்பாத்து சொன்னாரு.
0: அதாவது அந்த எக்ஸப்ஷனா வரக்கூடாதுங்கிறதுக்கு,
1: எக்ஸப்ஷனா வராது, சாமி பேரை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லாரு. அதுவும் எனக்கு மனசுல ரொம்பவே பட்டுச்சு, இவ்வளவு நான் முயற்சி பண்ணி சாமி பேரை நல்லா காப்பாத்த முடியணுமே. நான் ஸ்கோர் பண்ண என்னைக்குமே எனக்கு இருக்கல, சாமி பேரை காப்பாத்தணும். எனக்கு அதுதான் எனக்கு மைண்ட்ல இருந்தது. வந்து போன உடனே எக்ஸாம் ஹாலுக்கு போயாச்சு. எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே வந்து க்வெஸ்சன் பேப்பர் முதல்ல கொடுப்பாங்க. 10 நிமிஷம் க்வெஸ்சன் பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெல், அந்த பெல்ல இருந்து 3 ஹவர்ஸ். இதுதான் வந்து எப்பவுமே
0: யூஷுவல்
1: ப்ரொசீஜர். அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நான் வந்து ரொம்ப ஆர்வத்தோட க்வெஸ்சன் பேப்பர் ஓபன் பண்ணேன். ஏதாவது நமக்கு தெரிஞ்ச எவ்வளவு நான் வந்து மனப்பாடம் பண்ண க்வெஸ்சன்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு ஒரு ஹோப்ல தொடர்ந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் 4 மார்க்கோட பார்ட்னர்ஷிப்ல பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன். அதை வந்து பார்த்தா 4 மார்க்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து பார்த்தா. ஏன்னா வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பார்ட்னர்ஷிப் சாப்டர்ல இருந்து அதே க்வெஸ்சன் அதே லாஜிக்ல அதே நம்பரோட போட்டிருக்காங்க.
0: அப்படியே வந்தது,
1: அப்படியே வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா பார்த்தோன்னே. ஏன்னா ஆன்சர் எனக்கு வந்து மனப்பாடம் பண்ணியிருந்தேன், ஆன்சர் தெரியும் எனக்கு அப்பான் இருந்தது. ஆனால் மீதி இருக்கிற க்வெஸ்சன்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் கூட எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாத க்வெஸ்சன்ஸ். லாஜிக்கும் புரியல, டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற க்வெஸ்சன் அது கூட வரல, ப்ரீவியஸ் எக்ஸாம் கூட வரல. ஏதோ வந்திருக்கும், நான் மிஸ் பண்ணிருப்பேனா இருந்திருக்கும். நம்பர்ஸ் எல்லாம் வேற, சுத்தமா மொத்தமா எனக்கு எதுவுமே தெரியாது.
0: அதாவது கிட்டத்தட்ட ஒரு பிளாங்க் சிச்சுவேஷன்,
1: பிளாங்க், கம்ப்ளீட்லி பிளாங்க். ஃபர்ஸ்ட் 4 மார்க்குக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். சோ அங்க வந்து எப்படி என்ன சொல்லுவோம், நத்திங் டு லூஸ் அந்த சிச்சுவேஷன் நான் வந்துட்டேன். சரி, 10 நிமிஷம் முடிஞ்ச பெல் அடிச்சாங்க. பெல் அடிச்சோன்னே எழுத ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நல்லா தெரியும் இல்லையா, அதனால அது ரொம்பவே அழகா நீட் ஹேண்ட் ரைட்டிங்ல எந்த இதே இல்லாம அதை வந்து கட் பண்ணாம கரெக்ஷன் செய்த சைட்ல அழகா மார்ஜின் எல்லாம் வரைஞ்சு ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துன்னு 4 மார்க் க்வெஸ்சன் எழுதினோம். கரெக்டா எழுதினேன். மீதி 2 hours 15 minutes எனக்கு ஏதோ நிறைய டைம் இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, நிறைய டைம். எல்லா க்வெஸ்சனும் அட்டன் பண்ணேன், சாய்ஸ் க்வெஸ்சன் இன்க்ளூடிங் எல்லாமே அட்டன் பண்ணேன். அதுல வந்து எனக்கு எந்த ஆன்சரும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியற மாதிரி என்ன எழுத முடியுமோ அதை எழுதிட்டு என்ன என்னோட கணக்குல என்ன ஆன்சர் வந்ததோ அதை ஆன்சர் எழுதி விட்டு அடுத்த க்வெஸ்சன் அடுத்த க்வெஸ்சன் போயிருந்தேன். ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து பேலன்ஸ் ஷீட் எழுதுறதுக்கான ஒரு அதுதான் மெயின் க்வெஸ்டனா இருந்தது. 15 மார்க்ஸோ 20 மார்க்ஸுக்கோ அந்த க்வெஸ்டன்ல ட்ரையல் பேலன்ஸ் பேலன்ஸ் ஷீட் பண்ணிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிரா பண்ணி பேலன்ஸ் ஷீட் டிரா பண்ணும். பேலன்ஸ் ஷீட் டிரா பண்ணும்போது ரெண்டு சைட் டாலி ஆகணும், அசெட்ஸ் வந்து லைபிலிட்டிஸ் டாலி ஆகணும். கண்டிப்பா எனக்கு டாலி ஆகல, நான் அழகா அசெட்ஸ் எனக்கு டோட்டல் வந்ததோ அதே லைபிலிட்டிஸ் எல்லாம் எழுதி வச்சிட்டேன் அப்படியே. ஆனா கூட்டி பார்த்தா வந்து அந்த டோட்டல் வராது,
0: அந்த டோட்டல்
1: வராது. அதை பண்ணி கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்டும் வந்துதான், எல்லாமே அப்படி எழுதிட்டேன். சாய்ஸ் க்வெஸ்சன் கூட எல்லாமே எழுதிட்டு ஆனா அப்பவே என்னோட ரிசல்ட் எனக்கு அவுட் ஆயிடு எனக்கு தெரியும். ஏன்னா 4 மார்க் தான் எக்ஸாம் வந்து கரெக்டா எழுதியிருக்கேன். முடிச்சுட்டு ஹாஸ்டல் வர வழியில வந்து மைண்ட்ல ஒண்ணு மட்டும் டிசைட் பண்ணிட்டேன், ஹாஸ்டலுக்கு போய் வந்து டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இல்ல, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, மீதி 4 சப்ஜெக்ட் எக்ஸாம் இருக்கு. அதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம், ஓரளவுக்கு அதை வந்து நல்லா பண்ணிடும், பாத்துக்கிறதா சாமி பாத்துக்கணும் இதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னா வந்து என்னோட ரூம்ல இருக்கிற என்னோட நெக்ஸ்ட் கபோர்டில் இருக்கிற ஒரு பிரதர், இஸ் ஃப்ரம் பீகார், ரவிகாந்த் பிரசாத் அவரோட பேரு. அவர் தான் கிளாஸ் டாப்பரா இருந்தாரு. அவர் வந்து அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவரும் சாய்ஸ் க்வெஸ்சன் எழுதிருந்தாரு, ஆனா வந்து சிச்சுவேஷன் டிஃபரெண்ட், ஏன்னா அவருக்கு ஆன்சர் தெரிஞ்சு எழுதிருந்தாரு. அந்த ஹாப்பினஸ் அந்த சந்தோஷத்துல அவர் வந்து ரூம்ல வந்து எல்லா க்வெஸ்டனுக்கும் ஆன்சர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எந்தூசியாசம்ல அவர் சொல்றாரு, இந்த க்வெஸ்டனுக்கு இது ஆன்சர், இந்த க்வெஸ்டனுக்கு இது ஆன்சர் வந்து ஸ்டெப்ஸ் வச்சு ஃபைனல் ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் வந்து சொல்ல சொல்ல வந்து எனக்கு என்னோட ரிசல்ட் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டன் மட்டும் தான் கரெக்ட், மற்றது எல்லா ஆன்சருமே தப்பு. ஆனா நான் வந்து முன்னாடியே டிசைட் பண்ண மாதிரி வந்து இதை மறந்துட்டு
0: அதை ரொம்ப பெருசுபடுத்தல,
1: பெருசுபடுத்தல, இதை பத்தி யார்ட்டுமே பேசல, ஆத்துலயும் பேசல. அப்பா அம்மா கிட்ட எக்ஸாம்ல எப்படி நல்லா எழுதியிருக்கேன் சாமி பார்த்து பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மத்த எக்ஸாம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா எழுதிட்டேன். பண்ணிட்டு முடிஞ்சு பிகாமுக்கு சத்யசாய் யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் போட்டு அதுல வந்து எக்ஸாம் எழுதி இன்டர்வியூல வந்து சாமி கிரேஸ்ஃபுல்லி அதுல அட்மிஷன் கொடுத்தாரு எனக்கு யூனிவர்சிட்டியில.
0: சோ அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியாச்சு.
1: அந்த எக்ஸாம்லயே எப்படியோ மேனேஜ் பண்ணி பாஸ் பண்ணி இன்டர்வியூல வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணின சாமிட்ட, சப்ஜெக்ட் க்வெஸ்சன் எதுவுமே கேட்க கூடாதுன்ட்டு. என் பிரார்த்தனை வந்து அப்ப சாமி கேட்டுருந்தாரு, எந்த சப்ஜெக்ட் க்வெஸ்சனுமே எனக்கு இன்டர்வியூல கேட்கல, ஜென்ரலா கேட்டிருந்தாங்க க்வெஸ்சன்ஸ், கேட்டுட்டு
0: விட்டுட்டாங்க.
1: லெட்டர் வந்தது, ப்ரொவிஷனல் அட்மிஷன் இன் பிகாம் இன் பிருந்தாவன் கேம்பஸ் லெட்டர் வந்தது, சப்ஜெக்ட் டு பாசிங் இன் தி 12th. அதுதான் வந்து லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் வந்தோடனே தான் வந்து நான் முதல்ல மைண்ட்ல டிசைட் பண்ணேன், இந்த மாதிரி கண்டிப்பா நான் 12th பாஸ் ஆக மாட்டேன், என்ன வந்து அக்கௌண்டன்சில நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன், அப்போ வந்து எனக்கு வந்து பிகாம்ல அட்மிஷன் கிடைக்காது, அடுத்த வருஷம் நான் திருப்பி எழுதி கிடைக்குமா, அந்த பாசிபிலிட்டிஸை பத்தி நான் அப்ப யோசிக்கல. எனக்கு வந்து முடிஞ்சு போச்சு, சாமி ஸ்டூடெண்டா லைஃப் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு அந்த சிச்சுவேஷன், அந்த ரியாலிட்டி நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயார் எடுத்துட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்னா வந்து அப்பா அம்மா கிட்ட, இப்ப வந்து இன்னும் ஒரு மாசம் வெக்கேஷன் இருக்கு, ஆனா நான் வந்து இப்போவே போய் பிருந்தாவன் கேம்பஸ்ல ஜாயின் பண்ணலாமா கேட்டேன். அப்படி ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, பண்ண முடியும், நிறைய பாய்ஸ் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்பா வந்து எதுக்கு நான் ஹாஸ்டல்ல ஒரு வாட்டி போன் பேசிட்டு வார்டன் கிட்ட இல்லையோ யாராவது ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஹாஸ்டல்ல பேசிட்டு அது என்ன வேணுமோ அது பண்றோம்ட்டாங்க. என்ன வந்து டிஸ்கரேஜ் பண்ணல, அவளும் ஹாஸ்டல்ல கூப்பிட்டு கேட்டாங்க, கேட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சொன்னாங்க, ப்ரொசீஜர் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஹாஸ்டல்ல வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 2-2.5 weeks முன்னாடியே 31st May தான் வந்து ஜாயினிங் டேட், லாஸ்ட் ஃபைனல் ஜாயினிங் டேட், அதுக்கு ஒரு 2-2.5 weeks முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன்.
0: ஒயிட் ஃபீல்ட்ல
1: செகண்ட் வீக் ஆஃப் மே 1999 அதுல தான் வந்து ஒயிட் ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணேன். பண்ணிட்டு அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணோடனே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்தது என்னன்னா வந்து அன்னைக்கு சாயந்தரமே வந்து சாமி வந்து நரசிம்மூர்த்தி சார் அப்ப வார்டனா இருந்தாரு, அவரை கூப்பிட்டு வந்து கொத்தப்பிள்ளலும் யாராவது இருக்காங்களா மந்திர சிங்கர்ஸ் பாடுறதுக்கு சாமி கேட்டாங்க. சார் வந்து உடனே வந்து அன்னைக்கு வந்து யாராவது இருக்காங்கன்னு அவரை வந்து ஒரு ஸ்கிரீனிங் பண்ணிட்டு நானும் இன்னொரு பையனும் இருந்தேன், எங்க ரெண்டு பேரையும் வந்து ஹி பிரசன்ட் டு சாமி. சாமி வந்து பாட சொல்லல, பாத்துட்டு ஓகே பாடலாம் சொல்லிட்டாரு. பண்ணிட்டு அன்னைக்கு நெக்ஸ்ட் டே சாயந்தரமே வந்து கிரேஸ்ஃபுல்லி எனக்கு வந்து சாமி முன்னாடி பாடுறதுக்கு ஆச மந்திர சிங்கர் எனக்கு பாட வாய்ப்பு கிடைச்சது. அந்த பஜன் தான் நான் திருப்பியும் சாமிக்கு ஆஃபர் பண்ணேன். இப்போ இந்த
0: சாய் நாராயண
1: ரொம்ப அழகா நான் நினைக்காத ஒரு விஷயம் அதுல என்னன்னு பாடி முடிஞ்சதான் தெரிஞ்சது. அதுல வந்து கானலோல பிரபு நாராயணான வந்து அது வந்து நான் பாடுறது கூட நினைக்கல, இன்னைக்குதான் தெரியறது, ஆஹா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு வந்து பாடுறதுக்கு சாமி வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. பியூட்டிஃபுல் 15 days அதுக்கப்புறம், ஏன்னா வந்து நான் மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து எதுவுமே எனக்கு நஷ்டம் கிடையாது, இனிமே எப்படியும் வரப்போறது, அதை பத்தி யோசிக்காம என்ஜாய் பண்ணும் சாமியோட சாமி பிரசன்ஸ்ல. காலேஜும் கிடையாது, காலையில தர்ஷன் சாயந்தரம் பஜன் த்ரை செஷன், மைண்ட்ல எந்த விதமான சிந்தனைகளும் கிடையாது.
0: நிறைய சுவாமி பேசியிருப்பாரு,
1: ஜென்ரலா பாய்ஸோட பேசினாரு நிறைய, ஆனா அப்ப வந்து வெக்கேஷன் டைம்னால பாய்ஸும் கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 5-10 தான் பாய்ஸ் இருக்கும் இருப்பாங்க, மேக்சிமம் ஒரு 50 இருந்திருப்பாங்க. சோ அது த்ரை செஷன் கிட்டத்தட்ட கொடையிட்டு இருப்பு மாதிரி இருக்கும் அப்போ, ஏன்னா வந்து பாய்ஸும் கம்மி இல்லையா, சாமி இன்ட்ராக்ஷனும் அப்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இதெல்லாம் இந்த 15 days எண்ட் வந்து 31st May 1999 அன்னைக்கு வந்து இட் வாஸ் புத்த பூர்ணிமா. சோ வந்து சாமி கிட்ட இருக்கிற புத்திஸ்ட் டிவோட்டிஸ் ஸ்ரீலங்கால இருந்து, நேபாள்ல இருந்து, தாய்லாண்ட்ல இருந்து, சைனால இருந்து, எல்லா கண்ட்ரீஸ்லும் புத்திஸ்ட் டிவோட்டிஸ் வந்து சாமி கிட்ட புத்த பூர்ணிமா செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அன்னைக்கு மார்னிங் ப்ரோக்ராம் முடிஞ்சு சாயந்தரம் வந்து மார்னிங் ப்ரோக்ராம் முடிஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது, சாயந்தரம் வந்து கல்யாண மண்டபத்துல வந்து டிராமா இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. இதெல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு சாயந்தரம் நாங்கெல்லாம் பஜனுக்கு வந்து வெயிட் பண்ணும்போது சிவராமகிருஷ்ணயா சார், அவர் தான் ஸ்கூல் பிரின்சிபல், அவரும் ஜனார்தனன் சார் வார்டனுமா வந்து கையில ஏதோ பேப்பரும் வச்சுட்டு வந்திருக்காங்க ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு. நாம் போய் பேச முடியல, ஆனா வேற யாரோ பேசி வந்து தெரிய வந்தது, இது வந்து 12th class ரிசல்ட் வந்தாச்சு, இதை வந்து சாமிகிட்ட பிளெஸிங்காக காட்டுறதுக்கு வந்திருக்காங்க, பிளஸ் பண்ணிட்டு நோட்டீஸ் போர்டில் பப்ளிஷ் பண்ணுங்க. இதுதான் வழக்கம் போல எப்பவுமே அப்படிதான், யூனிவர்சிட்டி ரிசல்ட்னாலும் சாமிகிட்ட காட்டிட்டு அதுல வந்து சாமிக்கு டபுள் ரோல், ஏன்னா சாமி இஸ் ஆல்சோ தி டிவைன் சான்சலர் ஆஃப் திங்ஸ். அப்போ ஆஃபீஷியலி சாமி சைன் ஆஃப் பண்ணிட்டு தான் போடுவாங்க, இங்கே இட் இஸ் சாமி ஸ்கூல், அதனால சாமியோட ரிசல்ட் பிளஸ் பண்ணிட்டு தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அவங்க வந்து. அப்புறம் நான் வந்து பஜனில் இப்படி உட்காந்துருக்கேன், பஜன் ஆரம்பிக்கல, சாமி வந்து திரைக்குள்ள இருக்காங்க, அவங்க நடந்து போகும்போது நான் பார்த்துட்டு இருக்கேன், ஐயோ அந்த பேப்பர்ல என்ன இருக்கோங்கிறது ஒன்னு ஒரு கவலை. அப்புறம் இன்னொன்னு வந்து டிசப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போறது லைஃப், ஃபியூ அவர்ஸ் இப்போ ஃபியூ டேஸ்ல இருந்து எனக்கு ஒரு கொஞ்சம்
0: முடிவு பண்ணிட்டேன்,
1: நான் முடிவு பண்ணிட்டேன் சார். எனக்கு தெரியும் 4 தான் எழுதிருக்கேன், 4 எழுதினா எப்படி எனக்கு வந்து பாஸ் ஆக முடியும், மேக்ஸிமம் எனக்கு 4 தான் கிடைக்கும், அது கரெக்டா இருந்ததுன்னா கூட இல்லையா. அப்புறம் வந்து கரெக்ட் பண்ற ஆளுக்கு அது கரெக்டா படணும் தெரியல, என்னோட பெஸ்ட் பாசிபிள் மார்க்கே 4 தான் அதுல அப்படி இருந்தது. நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், ஃபியூ அவர்ஸ் தான் இருக்கு போயினுமே, சோ நான் வந்து மைண்ட பொல்யூட் பண்ணிக்காம சாமியை பற்றி வந்து நினைச்சுப்பேன். அன்னைக்கு பஜன் முடிஞ்சு கல்யாண மண்டபத்துல வந்து ப்ரோக்ராம்க்கு எப்படின்னா வந்து எல்லா பாய்ஸும் அப்படியே ஓடி போய் உட்காந்துருவோம். அன்னைக்கு ரொம்ப லக்கா வந்து சாமியோட சேருக்கு அப்படியே ஜஸ்ட் கீழே சாமி வந்து பாய்ஸ்க்கு நடுவில் உட்காந்துருந்தேன். அந்த டி குள்ள கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் தான் சேர் போட்டு உட்காருவாரு. சாமியோட சேருக்கு அப்படியே ரைட் பிலோ ஹிஸ் சேர் அப்படியே எனக்கு பிளேஸ் கிடைச்சது எனக்கு உட்காரத்துக்கு. அங்க உட்காந்துருக்கும் போது கன்ஃபர்மேஷன் வந்தது. என்ன கன்ஃபர்மேஷன் வந்து வந்தது வந்து 12th கிராஸ் ரிசல்ட் தான். அதை வந்து சாமிகிட்ட பிளஸ் பண்ணிட்டு நோட்டீஸ் போர்டில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. வந்து பேச்சு அப்படியே வந்தது பாய்ஸ் குள்ள ரூமர் ஏ இட் இஸ் பப்ளிஷ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு. எனக்கு வந்து இப்போ ரெண்டு சாய்ஸ், இப்போ எழுந்திருப்போம் இந்த ரிசல்ட் பார்க்கலாம் இல்ல நீங்க உட்காந்துக்கலாம். ஆனா அன்னைக்கு நான் வந்து எடுத்த டிசிஷன் தான் வந்து லைஃப்லயே ஏட்டும் பெஸ்ட் டிசிஷன் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் எழுந்துட்டு போக வேண்டாம்னு நான் டிசைட் பண்ணேன். நான் எழுந்துட்டு போனா இந்த பிளேஸ் போயிடும் எனக்கு கண்டிப்பா.
0: அவ்வளோ அருகாமையில உட்கார முடியாது,
1: முடியாது கண்டிப்பா, வேற யாராவது உட்காந்துருவாங்க இல்லையா. நான் வந்து எழுந்துன்னு போல இப்போ நான் லைஃப்ல எடுத்த பெஸ்ட் டிசிஷன் அதுதான். அதை ஏன் டிசைட் பண்ணனா சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ராக்சிமிட்டி, ஃபியூ அவர்ஸ் ஃபியூ மினிட்ஸ் அதுதான் எனக்கு இருக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட். இன்னும் அப்படியே உட்காந்துட்டேன், உட்காந்து சாமி வந்தாரு. சாமி வந்து டிராமா ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாமி அப்படியே பக்கத்திலேயே பாக்குறதுக்கு. டிராமா நடக்கும் போது சாமி அப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரு 1 hour மேல அந்த டிராமா எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சோடனே எனக்கு வந்து மைண்ட்ல கவலை ஆரம்பிச்சு.
0: கவலை,
1: ஐயோ சாமி கொஞ்சம் எழுந்துருங்களே, எழுந்துட்டு திருப்பி ஆர்த்தி எதுனும் போங்கல, அப்பதான் ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: உங்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு,
1: ரொம்ப கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சது. அந்த 1 hour தாண்டினோடனே எனக்கு கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து பிரேமன் சாமி பிளீஸ் கெட்டப், சாமி பிளீஸ் கெட்டப் அந்த மாதிரி நான் வந்து பிரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.5 hours அன்னைக்கு பார்த்து ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருந்தது. டிராமா முடியவே மாட்டேன்றது. சாமி டிராமா முடிச்சு பஜன் வேற பாட சொல்றாங்க, பஜன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு.
0: சாமி ஃபுல் செஷனுக்கும் இருக்காங்க.
1: ஃபுல் செஷன் 1 hour கிட்டத்தட்ட 1 hour 40 minutes நினைக்கிறேன். மை மெமரி இஸ் ஸ்டில் ரைட். அது முடிஞ்சு ஃபைனலி சாமி எழுந்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு சாமி வந்து ரிட்டையர்ட் பேக் டு திரை பிருந்தாவுக்கு சாமி போனாரு. உடனே ஹாஸ்டல் ஓடினேன். ஓடி வந்து பார்த்தா நோட்டீஸ் போர்டில் எனக்கு அந்த ரிசல்ட் தெரியறது, பேப்பர் வந்து பின் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அந்த ரிசல்ட்ல பாக்குறதுக்கு எனக்கு வந்து பாக்குற ஒரே ஒரு ரிசல்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தேன் பாக்குறதுக்கு, அக்கௌண்டன்சி. மத்ததெல்லாம் ஓரளவுக்கு நான் பண்ணிருந்தேன் தெரியும். சோ நான் என்ன பண்ணேன்னா வந்து பக்கத்துல போய் என்னோட லெப்ட் இண்டெக்ஸ் பிங்கர் அப்படியே என் பேரை நான் வந்து கண்டுபிடிச்சேன். ரோல் வந்து ஆல்பாபெடிக்கல் ஆர்டர் தான் வரும் இல்லையா, கொஞ்சம் கீழதான் வரும். ஏன்னா மை நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஆர், கொஞ்சம் கீழதான் வரும். ஆர்ல வச்சுன்னு அப்படி என் பேரை கண்டுபிடிச்சிட்டேன். அக்கௌண்டன்சி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் மார்க் இருக்கும். அந்த நான் இன்னைக்கு அந்த மார்க் அங்க பார்த்தேன். அந்த மார்க் என்ன ஆயிருந்ததுன்னா I had scored, or Swami had given me 96. Swami had given 96 out of 100. நான் எந்த நாலு மார்க்,
0: நாலு மார்க் தான் நீங்க வரும்னு நினைச்சீங்க, ஆனா நாலு எடுத்துட்டு 96 கொடுத்திருக்காரு சுவாமி.
1: நான் என்ன கிடைக்கும்னு நினைச்சேன்னு அது வரல, அவர் என்ன தந்தாரோ அதுதான் வந்தது. 96 out of 100, that was the result, final result.
0: இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். அதான் நீங்க சொல்ற அந்த சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது எதுவுமே அட்டவுண்ட் பண்ணல,
1: எதுவுமே பண்ணல. ஆனா வந்து இதுல இருந்து இது மட்டும் இல்ல, மத்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கூட கம்மி இருக்குல்ல. சான்ஸ்கிரிட்ல ஐ திங்க் சான்ஸ்கிரிட் 98, இங்கிலீஷ் 90, காமர்ஸ் 90 ஏதோ இருந்தது. இன்னும் செகண்ட் வந்து ஒரு செகண்ட் அற்புதம் என்னன்னா வந்து டோட்டல் மார்க்ஸ்ல நான் என்னைக்குமே வந்து லாஸ்ட் 5 ranks தான் இருந்தேன். என்னோட டோட்டல் மார்க்ஸ் வாஸ் த ஹையஸ்ட் இன் த கிளாஸ். அது நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது வந்து 12th போர்டு எக்ஸாம்ல.
0: சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து
1: ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இது நடந்ததே கிடையாது. இதுல வந்து இது இதுல வந்து பியூட்டிஃபுல் திங் ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா வந்து இதுல வந்து சாமியோட டைரக்ட் பிசிக்கல் இன்ட்ராக்ஷனே இருக்குல்ல எங்கேயுமே. நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து சாமியோட மிராக்கிள்ஸ், ஸ்டூடெண்ட் சொல்ற மிராக்கிள்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சாமியோட பிசிக்கல் டைரக்ட் எங்கேயுமே இருக்கல. சாமியோட பிசிக்கல் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதா அதுல. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து தர்ஷனம் உட்காந்துருமோ சாமி பக்கத்துல வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மேபி ஒரு 1 minute அப்படியே என்னையே பார்த்துட்டு கேவ் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல். என்ன பார்த்து அந்த ஸ்மைல் எனக்கு புரிஞ்சது, ஐ ஹவ் கிவன் இட் டு யூ, உனக்கு நான் அதை நான் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சது. அது பேசல சாமி என்னோட, ஆனா அப்படியே பார்த்து சிரிச்சாரு. இது இந்த அளவுக்கு தான் பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் இதுல. இது ஒரு பியூட்டிஃபுல் திங். அப்புறம் ஒண்ணு பாத்தீங்கன்னா அங்கிள் வந்து இதுல இருந்து வந்து இது கேட்கற வந்து மை யங்கர் பிரதர்ஸ் இன்னைக்கு 12th போர்டு எதிர யங்கர் பிரதர்ஸ் ஒன்னு மட்டும் நான் மைண்ட்ல வச்சுக்கணும், எஃபர்ட் போடாம இல்ல, எஃபர்ட் போட்டிருக்கேன். ஆனா அது வந்து நான் போட்ட எஃபர்ட் மாதிரி எக்ஸாம்ல நடக்கல. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எத்ன பிரயத்னமும் மாணவ தர்மமும் ஜெயாபஜயமும் தெய்வாதீனமும் அன்னைக்கு அந்த ஸ்லேட் தியரி, கிரேஸ் தியரி, சைட் அஷர் சொல்ற எல்லாமே, சாமி சொல்றது எல்லாமே அன்னைக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆகி வென் இட் ரெயின்ஸ் இட் போர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. சாமிக்கு தான் கரெக்டா தெரியும் என்னைக்கு எது வந்து வரணும்,
0: அவர் எப்படி யாருக்கு எந்த சமயத்துல கொடுக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும்,
1: அவருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்னைக்குமே அக்கௌண்டன்சி எனக்கு அவ்வளவு மார்க் வந்தது கிடையாது. பிகாம்லயே இருந்தாலும் நான் என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வந்தது கிடையாது, மீடியா ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். இதை நினைச்சிட்டு இந்த மார்க் வச்சுட்டு எல்லாரும் நினைச்சாங்க நான் பிகாம்லயே நான் வந்து கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் நடக்கல. நான் வந்து மீடியா ஸ்டூடெண்டா இருந்தேன். பிகாமோட ஃபைனல் கூட எனக்கு சிஜிபிஏ வாஸ் லெஸ் தென் ஓ ஆர் ஓ கிரேட், ஜஸ்ட் ஓ கிரேட், 4.5 அந்த மாதிரி தான் இருந்தது. 5 out of 5 வாங்கல. அந்த பீரியட்ல எனக்கு அது ரொம்பவே எனக்கு தேவையா இருந்தது. சோ அந்த எனக்கு எப்போ தேவையா இருந்ததோ ரைட் டைம் அது சுவாமிக்கு மட்டும் தான் தெரியும், நோபடி எல்ஸ் நியூஸ். அவர் வந்து கரெக்டா. அப்புறம் வந்து நான் அதுல என்ன நினைச்சு பாக்குறேன்னா, இப்போ வந்து நிறைய வந்து சுவாமியோட சமிதிஸ் சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் சமிதிஸ்லயும் மற்ற இடங்களையும் பேசுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. இப்போ அதுல வந்து அந்த பேசும்போது ஒரு பர்டிகுலர் சுவாமியோட ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் ஸ்மால் சில்ட்ரன் எங்க ஃபாதர் வந்து என்னையும் என் அண்ணாவே வந்து திருஷூர்ல சமிதி கழிச்சுன்னு போகும்போது ஒரு தேர்ஸ்டே நாங்க ஃபர்ஸ்ட் சமிதி என்டர் ஆனப்போ அங்க பாடிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு பாடுறாங்களான்னு தெரியல, ஆனா கொஞ்சம் சமிதிஸ்ல பாடுறாங்க. அதுக்கு பேரு சாயி ஸ்தவம்னு சொல்லிட்டு மலையாளத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது அதுல வந்து ஒரு ஸ்டான்ஸா வரும். அதுல ஸ்டான்ஸ் எப்படின்னா, என்னையும் மறந்து ஈஸ்வரனாய் கர்மங்கள் செய்யும்போல் கர்மசுத்தியால் ஆத்மலாபத்தால் தன்னைத்தான் என்ன துள்ளும் ஞான். அதுதான் வந்து மலையாளத்தை சொன்னாங்க. என்னன்னா வந்து என்னையும் மறந்து நான் தான் செய்யறேன்னு மறந்து கடவுளுக்காக நான் என்னைக்கு அதை பண்றேனோ அதுல இருந்து வர கர்ம சுத்தியில நான் வந்து துள்ளின்னு இருக்கேன், அதோட அந்த மாதிரி நான் பண்ணுவேனாங்கிறது தான் அதுல வரும். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, சாமிக்காக பண்றேன், என்ன மறந்து நான் சாமிக்காக பண்றேன்னு வந்ததுன்னா அதுல இருந்து ஒரு ரிசல்ட் என்னைக்குமே மல்டிபிள் ஃபோல்டு. நான் வந்து அந்த இந்த எக்ஸாம் எழுதும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. அதை பத்தி நான் யோசிக்க கூட இல்ல, அது ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. சாமிக்கு பேட் நேம் வரக்கூடாது, இது ஒண்ணுதான் வந்து என்னோட மைண்ட்லயே இருந்தது, அதனால வந்திருக்கலாம்.
0: ஐ திங்க் இந்த இந்த தாட் தான் வந்து அங்க உங்களை சக்சஸ் ஆக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சுவாமிக்கே நம்ம வந்து கெட்ட பேரு வரவழைக்க கூடாது அப்படின்னு நீங்க வந்து சின்சியரா நினைச்சீங்க. அதுதான் இதனுடைய தட் இஸ் அ பேசிஸ் ஃபார் திஸ் மிராக்கிள், அதுதான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க, நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து வேற, பட் எல்லாமே நம்ம பகவானுக்காக பண்றோம் அப்படின்னு நினைச்சோம், பகவான் தான் நம்ம மூலமா செய்யறாரு அப்படின்னு நினைச்சோம்னாக்கா அதனுடைய ரிசல்ட் வேற. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் இங்க நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். இன்று இந்த உரையாடலை இத்துடன் நிறுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். சாய்ராம்.
1: ஜெய் சாய்ராம்.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 9, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. தசரதருடைய சந்தேகமும் நீக்கமும். உண்மை இது, ராமரை யுவராஜாவாக முடிசூட்ட வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கும் பொழுதே, வார்த்தைகளால் அதைப்பற்றி நான் பேசும் முன்னரே நீங்கள் அவருக்கு முடிசூட்ட வேண்டும் என்றும், திறமையுடனும் பாங்குடனும் இந்த ராஜ்யத்தை ஆள அபரிமிதமான சாமர்த்தியங்களை அவர் பெற்றுள்ளார் என்றும் ஆரவாரித்தீர்கள். இதை கண்கொண்டு பார்த்தால் உங்களுக்கு என் அரசாட்சியில் சிறிதளவு அதிருப்தியோ அல்லது நானிட்ட சில சட்டங்கள் உங்கள் நலனுக்கோ விருப்பத்திற்கோ விரோதமாக இருந்திருக்கவோ வேண்டும் என்பது நன்கு புலனாகிறது. அல்லது தர்மத்திற்கு விரோதமாக ஏதாவது ஒரு போக்கை நான் வெளிப்படுத்தினேனா? உங்கள் நன்மையையே கருத்தில் கொண்டு நான் ஆட்சி செய்த போக்கில் சற்று நீங்கள் சந்தேகமுற்று யுவராஜாவாக ராமருக்கே முடிசூட்ட வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளீர்களா? இம்மாதிரியான சந்தேகங்கள் என்னை வாட்டுகின்றன. ஆகவே என் குறைகளையும் தப்பிதங்களையும் அச்சமில்லாமல் முழுமையும் சுட்டிக்காட்ட வேண்டுமென்று உங்களை அழைக்கின்றேன். மனம் விட்டு சொல்வதில் தடங்கள் இருக்கக்கூடாது என்றுரைத்தார். இதை கேட்டு எல்லோராலும் விரும்பப்பட்ட தலைவர்களில் ஒருவர் எழுந்து நின்று, ராமருடைய ஆற்றலும் அறிவும் சொல்லவியலாதவை, ஓ அரசே, நீங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வத்திற்கு நிகரானவர், சிவபெருமான் போன்ற பிரஜைகளுக்கு அவர்கள் சார்பில் கேட்ட யாவற்றையுமே கொடுக்க தயாராக இருக்கும் தெய்வீக மனவிறக்கம் பூண்டவர் நீர். உங்கள் அரசாட்சியை குறை கூறினால் நாங்கள் வெறுக்கத்தக்க இழிந்தவராவோம், கொடுமையுற்றவராவோம். அவ்வாறு செய்பவர்கள் அட்டூழியமான பாபிகள் ஆவார்கள். எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆவலை கொண்டும் எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையுற்றும் இத்தீர்மானத்திற்கு நீங்கள் அடிகோலினீர். உங்கள் கட்டளைக்கு எதிர்வினாவிற்கு இடமில்லாமல் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்றார். உடனே தசரதர் தலைமை புரோகிதரை நோக்கி, பிராமணர்களில் தலைசிறந்த உத்தமரே, மக்களின் விருப்பங்கள் என்னவென்பதை அவர்களே கூற கேட்டீர்கள் அல்லவா? மேலும் தாமதிக்க வேண்டாம். முடிசூட்டு விழாவிற்கு வேண்டிய பொருள்களையும் சடங்குகளுக்கு வேண்டியவற்றையும் சேகரிக்க வேண்டும் என்று மொழிந்து விழாவை நினைத்து குதூகலப்பட்டார். மேலும் அவர் சாத்திரங்கள் வகுத்தபடி பலவித சடங்குகளையும் யாக குண்டங்களையும் அமைக்க வேண்டிய இடங்களையும் மற்றும் பல கட்டட அமைப்புகளையும் நிர்ணயிக்க வேண்டும் என்று மொழிந்தார். அவர் தன் குலகுருவான வசிஷ்டரின் பாதங்களில் விழுந்து பணிந்து அச்செய்முறைகள் யாவற்றையும் மேற்பார்வையிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முனிசிரேஷ்டரே, யாவரால் வரவியலுமோ அவர்கள் யாவரும் வருவது நிச்சயமே. வெகு தூரத்தில் நின்று வருவோர்க்காக காத்து நின்று நாம் தாமதிக்க வேண்டாம். ராமருக்கு முடிசூட்டப்பட்டதென்று பிறகு செய்தி கேட்டறிந்ததும் அவர்கள் மகிழ்ச்சியடையக்கூடும். கேகே அரசர், ஜனகர் முதலியோரை அழைக்க வேண்டியது அவசியம் என்று காரணம் கூறி அவர்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டுமென எடுத்துரைக்க வேண்டாம். காலத்தை கடத்தல் வேண்டாம். புனிதமான மகுடாபிஷேக சடங்கினை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க எனக்கு உத்தரவளிக்க வேண்டும் என்று மன்றாடி கைகூப்பி பிரார்த்தித்தார். அதற்கு வசிஷ்டர், பேரரசரே, எல்லா பொருள்களையும் ஆயத்தமாக வைத்திருக்கின்றேன். நீங்கள் வேண்டிய பொழுது யாவும் நடைபெறவியலும். நாளை விடியும் முன்னே 100 புனிதமான மண்பாண்டங்கள், புலித்தோல், பக்க படுதாக்களுடன் மேற்புறமும் நாற்புறமும் மூடப்பட்ட யாகசாலைகள், சாத்திர விதிப்படி முறைப்படி செய்து முடிப்பதற்கு வேண்டிய பொருள்கள், மூலிகைகள், புஷ்பங்கள் யாவும் தயாராகிவிடும். இவரும் வரை காத்திருக்க வேண்டுமென எடுத்துரைக்க வேண்டாம். காலத்தை கடத்தல் வேண்டாம். புனிதமான மகுடாபிஷேக சடங்கினை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க எனக்கு உத்தரவளிக்க

குதித்தனர் குதித்தனர். வழிகள் யாவும் துப்புரவு செய்யப்பட்டு தூயவாக்கப்பட்டன. அவைகளில் நெடுக விரிவளவான கோலங்கள் தீட்டப்பட்டன. சுவர்களிலும் கட்டிடங்களிலும் அவ்வாறே செய்யப்பட்டன. தோரணங்கள் தொங்கவிடப்பட்டன. வீதிகளிலும் நிழலுக்காக பூப்பந்தர்களும் அழகான வளையங்களும் மேற்கட்டிகளும் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு குடிமகனும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியோடும் இருந்தான். முழு நகரமும் துரிதமான வேலைகளில் ஈடுபட்டு கிளர்ச்சியுற்றது. எங்கும் குதூகலம். பிராமணர்களும் மக்களின் பிரதிநிதிகளும் தசரதரிடம் விடைபெற்று மன கிளர்ச்சியினாலும் அபரிமிதமான மகிழ்ச்சியினாலும் உரையாடிக் கொண்டு ஒரு நதியே புரண்டு வருவது போல் அரண்மனையை நின்று வெளிவந்தனர். மந்திரிகளும் வசிஷ்டரும் சக்கரவர்த்தியுடன் அரண்மனையின் உட்புறத்திற்கு சென்றனர். தசரதர் ராமரை அழைத்து வரச் செய்து அவரை கொலுமண்டபத்தில் சந்தித்து அவரிடம் மகுடாபிஷேகத்திற்காக செய்ய வேண்டிய சடங்குகள் ஆச்சார வினைமுறைகள் யாவற்றையும் முழுமையாக விரித்துரைத்தார். மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஞாபகமூட்டினார். அவர் முன்னேற்பாடாக செய்ய வேண்டிய சடங்குகளையும் அவருக்கு தெளிவுபடுத்தினார். லக்ஷ்மணர் இச்செய்தியை கேட்டறிந்தார். உடனே அவர் தாய் கௌசல்யாவிடம் அம்மகிழ்ச்சியான செய்தியை சொல்லவும் தமக்கு ஏற்பட்ட தலைசிறந்த குதூகலத்தை எடுத்துரைக்கவும் விரைந்தோடினார். அதை கேட்ட அவளுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. ராமர் தன்முன் எப்போது வருவார் என்று அவள் எதிர்நோக்கி இருந்தாள். அவர்களுக்கு மிக குறுகிய காலமே எஞ்சி நின்றது. ஆதலால் முழு நகரமே குதூகலத்தினால் கிளர்ச்சியுற்றது. இச்செய்தி விரைவாக பரவி பல காதங்களில் சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் அயல் ராஜ்யங்களுக்கும் வெகு சீக்கிரமாகவே தெரிய வந்தது. ஒருவர் மற்றொருவரை எதிர்பார்த்து நிற்கவில்லை. அச்செய்தியை கேட்டவுடன் ஒவ்வொருவரும் தலைநகருக்கு விரைந்து சென்றனர். ராமரின் அமைதி. ராமச்சந்திரர் தசரதர் தமக்கு விளக்குமுடன் எடுத்துரைத்த யாவற்றையும் உற்று கேட்டார். ஆனால் அவர் யாதும் பதிலுரைக்கவில்லை. அவரது உணர்ச்சிகள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு நின்றன. தம் மனநிலையை அவரால் எடுத்துரைக்க இயலவில்லை. அவர் மௌனமாக நின்றார். ஆதலால் தசரதர் அவரை அழைத்து, மகனே, யுவராஜாவாக நீ நாளைக்கு முடிசூட்டப்படும் வாய்ப்பிருக்க உன் முகத்தில் சிறிதளவாவது மகிழ்ச்சிக்குறியை நான் காண இயலாததன் காரணம் என்னவோ? யுவராஜாவாக இருப்பதற்கு உனக்கு இச்சை இல்லையோ? அல்லது ராஜ்ய சுமை உன் தலைமேல் ஏற்றுவதை நினைத்து உனக்கு ஏற்பட்ட கவலையின் அல்லது பயத்தின் அறிகுறியோ இது? உன் மனதில் ஓடும் எண்ணங்களை எனக்கு வெளிப்படுத்த மாட்டாயா என்று கேட்டார். வெகுநேரம் வினாவியும் பற்றுடன் வேண்டியும் ராமர் பதிலுரைக்கவில்லை. அவர் வாளாவிருந்து சக்கரவர்த்தியின் முகத்தை நோக்கி அமர்ந்திருந்தார். கடைசியாக அவர், தந்தையே, இவ்வளவு துரிதமாக ஏன் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னுடைய அருமை சகோதரர்கள் பரத சத்ருக்னர்கள் இங்கு இப்போது இல்லையே. மேலும் பாட்டனார் வெகு தூரத்தில் இருக்கின்றார். நேரத்தில் அவர் இங்கு வந்து சேருவது இயலாத காரியமாகும். மாமனாரும் கூட வருவதற்கு முடியாது. மற்ற ராஜ்ய அரசர்களும் ராஜகுமாரர்களும் இவ்விழாவில் கலந்து கொள்வது வெகு கடினமே. அதிக எண்ணிக்கையுள்ள மக்கள் ஏமாற்றமடைவார்கள் என்பதை நினைத்து என் மனம் துயருறுகின்றது. பெரும்பான்மையானவர்களின் மனம் நிச்சயமாக துயருறும். ஆதலால் என் மனம் இவ்விழாவை கொண்டாட வேண்டும் என எண்ணத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது என்றுரைத்து தம் மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியதற்காக தம்மை மன்னித்தருள வேண்டும் என்று மன்றாடி தசரதரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். இதற்கு வசிஷ்டர் பதிலுரைத்து, ராமா, நாங்களும்தான் நீ சொல்லியபடியே இவைகளுக்கு ஆட்சேபித்தோம். மாமன்னரின் விருப்பத்திற்கு நாங்கள் யாதொரு எதிர்ப்புமின்றி ஒப்புதல் அளித்தோம் என்று நீ நினையாதே. அதற்கு ஏற்பவும் எதிர்ப்பாகவும் பலவித தர்க்கங்களை நாங்கள் நினைந்து மக்களுடைய எண்ணங்களையும் கலந்தாலோசித்து முடிவிற்கு வந்தோம். இப்பொழுது நீ எவ்வித ஆட்சேபனையும் எழுப்ப வேண்டாம். மன்னரின் விருப்பத்திற்கு மதிப்பளித்தல் வேண்டும். முடிசூட்டு விழாவும் நெய்ப்பூசு விழாவும் நாளையே நடந்தாக வேண்டும். இன்று முதல் நீ சில உறுதிகளை கடைபிடித்து ஒழுக வேண்டும். இன்றிரவு பஞ்சுமெத்தையையும் கட்டிலையும் உபயோகப்படுத்தல் கூடாது. நீயும் சீதையும் உபவாசமிருத்தல் வேண்டும். காலை விடிந்தவுடன் நீங்கள் இருவரும் நீராடி சிரசின் மேல் புனிதமான எண்ணெய் பூசி பிறகு மஞ்சள் உடைகளை அணிந்து ஆயத்தமாயிருத்தல் வேண்டும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் சடங்குகள் பூர்த்தியுற்றால்தான்

0: நன்மைகள் பயக்கும். நாளை புஷ்ய நட்சத்திரம் வானில் எழுகின்றது. ஆதலால் தடை ஒன்றும் செய்யாமல் உன் இருக்கைக்கு நீ செல்வாய் என்றார். குலகுரு அவ்வாறு உரைத்து முடித்தவுடன் ராமர் தம் தந்தை வசிஷ்டர் ஆகியோர் பாதங்களில் விழுந்து பணிந்து நம்பிக்கைக்கு பாத்திரமான மந்திரி சுமந்திரருடன் தம் அரண்மனைக்குச் சென்றார். பிறகு அவர் தயங்குதலின்றி சீதைக்கு இச்செய்தியை தெரிவித்த பின்னர் துரிதமாக தம் தாய் கௌசல்யையின் இருப்பிடத்திற்கு விரைந்தார். அங்கு தாயின் கால்களில் விழுந்து பணிந்தார். அவ்வம்மை அவரை அன்புடன் மேலெழச் செய்து மகிழ்ச்சி மேலோங்க பிரியமுடன் கொஞ்சினாள். தான் இதற்கென்று சேகரித்த விலை உயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரித்த அநேக பசுக்களை நன்றி தெரிவிக்கும் முறையில் பிராமணர்களுக்கு தானம் அளித்திட வேண்டும் என்று ராமரை பணித்தாள். மற்றும் பல தானங்களையும் நிறைவுற பலருக்கு ராமர் அளித்திடவும் செய்தாள். லக்ஷ்மணரும் அவர் தாயும் அச்சமயத்தில் அங்கிருந்தனர். ராமரை கௌசல்யை தன் பக்கத்தில் அமரச் செய்து தன் கண்களில் நின்று தங்கு தடையின்றி வழிந்தோடிய ஆனந்த கண்ணீரை துடைத்த வண்ணம், மகனே, அருமையான இத்தருணத்திற்காக வெகுகாலம் காத்திருந்தேன். என் விருப்பம் இப்பொழுது பூர்த்தியடைந்தது. நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் வாழ்க்கை பயனுற்றது. விலைமதிப்பற்ற ஆபரணம் போன்றவனே, என் பொன் மகனே, நாளையிலிருந்து நீ யுவராஜன். நீடூழி வாழ்ந்து இந்த சாம்ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து மக்களின் நன்மையே உன் குறிக்கோளாக கொள்வாயாக. உன் ஆட்சி நல்லாட்சியாக அமையட்டும். நேர்மையுடனும் நல்லொழுக்கத்துடனும் ஆட்சி செய்வாய். களங்கமற்ற புகழை நாடி இம்மரபை சார்ந்த அரசர்கள் தேடித்தந்த மேன்மையையும் பெருமையையும் நிலைநாட்டுவாயாக. எளிமையையும் ஆட்சிமையையும் உன் தந்தையை விட அதிகம் பெறுவாயாக. அந்நிலையை என்று எய்துகிறாயோ அன்றே என் வாழ்க்கையின் பலனை நான் அடைந்ததாக கருதுவேன். நான் மேற்கொண்ட பிரதிஜைகளும் நோன்புகளும் ஆச்சாரங்களும் அன்றுதான் பயனடைந்தனவாகும் என்றுரைத்தாள். வாழ்த்துறை. தாய் கௌசல்யை ராமரின் சுருட்டை முடிகளை அன்புடன் வருடி இனிந்து பேசி வாழ்த்துறைகள் உரைத்தாள். அவள் ராமருக்கு அருமையான புத்திமதிகள் புகன்றாள். ராமர் நுட்பமான முறையில் அவைகளை கேட்டறிந்தார். ராமர் லக்ஷ்மணரை நோக்கி உள்ளூர நகைத்து அவரை தீங்கற்ற முறையில் தூண்டி கிளறல் செய்து விளையாடினார். தம்பி, எந்த ராஜ்ய லக்ஷ்மி உன்னை மணந்தாள் என்று நீ கூற முடியுமா என்று கேலி செய்தார். அன்புடன் தன்னை கேலி செய்வதைக் கண்டு லக்ஷ்மணர் மிக மகிழ்ச்சியுற்றார். அவர் உடனே, அண்ணா, என்னை ராஜ்யலட்சுமி கல்யாணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் ராஜ்யத்திலேயே பொறுப்பான ஒரு வேலையை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் அளித்தால் அதை நான் செய்து முடிப்பேன். அதுவே எனக்கு போதுமான பெரும்பாகியம் என்றுரைத்து ராமரின் பாதங்களில் விழுந்து பணிந்தார். ராமர், லக்ஷ்மணா, நீ என் இரண்டாவது மூச்சு. ஆதலால் என்னுடைய ஆளும் பொறுப்பில் பாதி உன்னுடையது. நீயும் அணிகலன்கள் அணிந்து ராஜ உடைகள் தரித்து என்னுடன் ஆயத்தமாக வேண்டும். என்னுடைய கடமையிலும் மகிழ்ச்சியிலும் புகழிலும் செல்வத்திலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு பங்குண்டு. ஏன், என்னிடம் உள்ள யாவற்றிலுமே உனக்கு பாதி பங்குண்டு. ராமர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சுமித்திரை கண்களில் நீர் பெருக ராமரையும் லக்ஷ்மணரையும் இடைவிடாமல் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தாள். அவள், ராமா, உனக்கும் லக்ஷ்மணருக்கும் இடையிலுள்ள அன்பு எனக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்றது. என்னுடைய மகனுக்கு உன் பணியாளாய் இருப்பதை விட வேறு பெரிய நிலையொன்றும் வேண்டியதில்லை என்றுரைத்தாள். அவள் பேசி முடித்தவுடன் ராமர் தாயின் கால்களில் விழுந்தெழுந்தார். லக்ஷ்மணரும் அவ்வாறே செய்து ராமரை பின்தொடர்ந்து அரண்மனைக்குச் சென்றார். இரவு நெருங்கியவுடன் ராமர் தாம் மேற்கொண்ட உபவாச பிரதிஜையை செய்து முடிக்க ஆரம்பித்தார். புனிதமான தர்பை புல்லினால் முடைந்த பாய் மீது படுத்துறங்கினார். ஜெய் சாய்ராம்.
1: நேயர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம் பெறுகின்றது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 ராமநவமியின் போது ஆற்றிய அருளுரையின் 4வது மற்றும் கடைசி பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம்.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.